0: பாட்டு சொல்லி கொடுத்து
1: you open me a citizen assist at the South 7-Eleven. I will be 10-84-1 Reno, getting mileage 76581. I'll be in route to the Love First.